தெரியாத வகையில் பணத்தை செய்தும் குறையில இருந்தாலும் உரங்கட்டி ஒட்டுமைய கட்டத்தை ஒன்றாக குடினோமே.

கூமில்ல என் நகராதி வெள்ள இங்க யாரும் இல்ல யார் வந்து இங்க சிறி நல்லும் கதையே இல்ல நிர்பான நம்ப கோடி மேல பறக்குதில்ல என் பொட்டுக்குள்ள என் பேரு தான் நான்கு துட்டங்க என் பனிரெண்டு ஓர் ஆயிரம் தடங்களும் இங்குண்டு பின்ன கூடி பேசும் அந்த குள்ளறி கூட்டத்துக்கு வன் நோக்கி பறக்கும் வெடிகுண்டு ஷக்கன் போல ரயம்புடன் கதிரக்க மக்க சட்டுது அன்பர் பிள்ளைங்கள் எனக்கு ஜஸ்ட் வாட்ச் இட் வெயிட் அண்ட் வாட்ச் இட் ரவையா போட்டி இழுத்தாக்கா.

புது மண்டல நம்பிக்கிட்ட கட்டத்தட்டப்பட்ட சராத்தனையும் அந்த படி கட்டத்திருந்த இடமிட்டு பெட்ட பெறுவேன் குஜமிட்ட தருவேன் எனக்கு அதிலிருந்து கட்டப்பட்ட பக்கத்தடனையும் மிக தடைகளை உடைத்திட்டு தனியாக வந்தவன் இட போடாதீங்க என்னை கதப்பிட்ட கொட்டிக்கு பண்ணடிப்பட்ட மாணவ பதத்தில் ராப்பணம் முளைச்சிட்டு வந்த ரேப் சொல்லி செய்யாண்டவன் என்ன கராதி வெல்ல இங்க யாரும் இல்ல யார் வந்து இங்க சிறி நாளும் கதையே இல்ல நிர்வாணம் நம்ப கோடி மேல பறக்குதில்ல என் பொட்டுக்குள்ள என் பெரு தப்பட்டி கும்மில்ல நகராட்சி வெள்ள இங்க யாரும் இல்ல சார் வந்து இங்க சிறி நல்லும் கதையே இல்ல கொடி மேல பறக்குதில்ல என் பொட்டுக்குள்ள என் பேரு தப்பெட்டிக்கும் படத்துல ஹீரோ பாஷா மெச்சத்துல கெட்டமே தனி நங்கட துரு கொண்டு போவாங்க மாசா துணிஞ்ச மத்த பர்ற நடிகை கட்டிட துடுங்க தாளம் போகும் பாதியில வதைகளை கொள்ள செய்து கொண்டாடி

பலர் வந்து இங்க இப்ப காணா போனா பேபி ஒன் டபுள் ஓ பீஸ் தேங்க்யூ ஓகிதா.